நேரம் 5:32. புலரம் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவகவி திரைப்படத்திலிருந்து எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலையும், தொடர்ந்து மங்கள நாயகி திரைப்படத்தில் பி. சுசீலா பாடிய பாடலையும் கேட்க இருக்கிறோம்.

100.1 எஃப்எம் கோல்டில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. தொடர்ந்து எம்எஸ் சுப்புலட்சுமி குரலில் மீரா திரைப்படத்திலிருந்தும், எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில் ராஜமுக்தி திரைப்படத்திலிருந்தும் பாடல் கேட்க இருக்கிறோம்.

0: நேரம் காலை 5:45. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து மனோவின் குரலில் பாடல்.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டில் இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் நிறைவாக ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.

தேனிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. சுசீலாவின் குரலில் தெய்வீக எனத் தொடங்கும் பாடல்.

நேரம் காலை 6:18. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அடுத்த பாடல். இது FM கோல்டு 100.1.

6:25. அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. சுசிலாவின் குரலில் அடுத்த பாடல், தேனிசை நிகழ்ச்சியில்.

தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக டிஆர் பாப்பா எல் கிருஷ்ணன் அவர்கள் குரலில் முண்டகண்ணி அம்மா என தொடங்கும் பாடல்.

நேரம் காலை 6:34. 100.1 FM கோல்டில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. நிகழ்ச்சியின் அடுத்ததாக முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கே.பி. சுந்தராம்பாள் குரலில் பாடல்.

6:42 எஃப்எம் கோல்டு நிகழ்ச்சியில் அடுத்தது பாடல் காமாட்சி பாடல்கள் திரு தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகியின் குரலில்.

நேரம் காலை 6:50. தேனிசை நிகழ்ச்சியின் நிறைவை தரக்கூடிய பாடலாக முஸ்லிம் பாடல்கள் தொகுப்பிலிருந்து நாகூர் இஎம் ஹனீஃபா குரலில் பாடல். இது உங்கள் FM கோல்டு 100.1 MHz.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே, செய்தி தொகுப்பு டெய்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் ஆந்திர மகாபாரதம் ஆசிரம வாச பருவம் இடம்பெறும். டாக்டர் PVL நரசிம்மராவ் அவர்கள் வழங்கும் உரை. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், வீணை வெங்கடரமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம், டி நிக்ஷித் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் இசமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, கே ஜோத்ஸ்னா அவர்களின் பாட்டு, ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், டாக்டர் கலாம் எ லைஃப் டெடிக்கேட்டட் டு த நேஷன், டி லோகேஷ் வழங்கும் உரை, தொடர்ந்து

101 MHz FM கோல்டில் இப்போது ரசிக்கலாம் திரையிசை பாடல்கள். முதலில் டூயட் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.

0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442915154449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: இம்மாதம் 30ஆம் தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: ஆகஸ்ட் 5ஆம் தேதி.
2: மகாலட்சுமி ஐயர், ஹரிஷ் ராகவேந்திரா, குரல்களில் ஒழிப்பது 12B திரைப்பட பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நூறு.1 MHz எஃப்எம் கோல்டில் 9 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரை கானம். முதலில் முகவரி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: மோடி ஹர் பரிவார் கோர் மே பிஜ்லி பனாக்கர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹ்தா.
3: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கும் பாடலை பாடியவர் சுஜாதா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாயி.

0: கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அதம்ய சக்தி ஏவம் ஷௌரகி பஹச்சான் ஹே பாரதீய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹே பாரதீய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹே பாரதீய சேனா. பாரத் கா கௌரவ் ஹே ஸ்வாபிமான் ஹே பாரதீய சேனா.

0: Cena.
1: மலையுச்சியில் உறையும் பனி, தகிக்கும் பாலைவனத்தில் சுட்டெரிக்கும் வெயில், அடர் காடுகளின் ஊடே மறைந்திருக்கும் சவால், ஆர்ப்பரிக்கும் கடலின் மீதும் அயராத பணி.

நீரோ நிலமோ ஆகாயமோ காலையோ மாலையோ இரவோ தலை நிமிர்ந்து நிற்கிறது எங்கள் படை. பாரத அன்னையின் தவ புதல்வர்களை முப்படையினரை தலை வணங்குகிறது ஆகாஷ்வாணி சென்னை.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்டு. திரைகானத்தில் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானத்தை போல திரைப்படத்திற்காக உன்னிமேனன் சித்ரா பாடியுள்ள பாடலை. பாடல் ஒலிக்கும் நேரம் 8:50.

0: திரைக்கானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷவாணி நேரம் 9 மணி. அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிர, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சை. நிகழ்ச்சிக்கு முதலில் வந்தி சுவே தாதியல்லி கணநாதனா, புரந்தரதாசர் தேவர் நாமா, நாட்டை ராகம் கண்டச்சாப்புதாளம்.

அரங்கிசையில் அடுத்து எவராகு ஜூஜி நதி, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

நேரம் 9:28. ஆகாஷவாணி அரங்கிசையில் இன்று ஆர். அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருச்சேரி பி. கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர். எஸ். ஆர். ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே. ஆர். சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி. சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சே. நிகழ்ச்சியில் அடுத்து நடச்சி நடச்சி எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் கரஹரப்பிரியா ஆதித்தாள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: இதமான பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. முதலில் என்ன பெத்த ராசா திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
3: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
4: உன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன். திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்டு. இனி SP பாலசுப்ரமணியம் S ஜானகி குரல்களில் ஒலிப்பது செண்பகமே செண்பகமே திரைப்பட பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:44.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4550-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

0: தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பிரியங்கா அரோடா. சர்க்கார்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேரம் 11:10, ஆகாஷ்வாணி

0: டேய், அதான் சொல்லிட்டேன்ல.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் காதல் திரைப்படத்திலிருந்து சுனிதா சாரதி குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:21.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: திரைக்கனத்தின் நிறைவாக ஒலிக்கும் பாடலின் திரைப்படம் ஆட்டோகிராஃப். பாடலை பாடியவர்கள் ஹரிஷ் ராகவேந்தர், ரேஷ்மா.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

சனங்க எட்டுலே நுல்லமு பட்டி ஹஸ்திபுரி நுண்டக நெர்த்து யுச்சு பெம்பு சோபில்லக ராஜு சேசி நினு பிரீத்தியலர்பக கொல்வ வச்சதன் நின்னு பிரீத்தியலர்பக கொல்வ வச்சதன் அனி திருதராஷ்டிரனி சரணாலனு தன பாலதலம் மீத பெட்டுக்கொண்டாடு. அட்டி சந்திக்த சமயம்லோ வியாசுடு வச்சி திருதராஷ்டிரனி வனவாசானிக்கு அனுஜ்ஞயிஸ்து பிரதிவாரு ஆயா சமயாலோ தம தம கர்த்தவியான் நிர்வகிச்சவலசி உண்டுந்தனி தர்மராஜுக்கு ஹிதவு செப்தாடு. தர்மராஜு முனிப்பிரவரணி ஆஜ்ஞனு பாலிஸ்து அனவினி ஆ குருப்பிரவருடு அம்முனிவல்லபுமோமுசூச்சி இட்லனு மகிதாத்மா மாக்கு குருடன்னனு தர்ம விதோபதேஷ்டயன்னனு பரதெய்வமன்னனு மனப்பிரிய காரிய கலாபகர்த்தயன்னனு வினு நீவே நீது வச்சனம்னக்கு அட்டமு பல்குவாடனே அண்டு அஞ்சலி கடிஸ்தாடு. ஆசிரமவாசானிக்கு வெள்ளே முந்து திருதராஷ்டிரடு தர்மராஜுனு ஒக்கடினி வேரே பிலிச்சி ராஜநீதி விசேஷாலனு வெல்லடிச்சுதாடு. அன்னி விவகாராலு சமர்த்துலு சச்சீலுரு அயன மந்திரலு வித்வாம்சுலனு சம்பிரதிச்சி நெரவேர்ச்சடம் பரிபாலனா தட்சதக்கு கீட்டுராயி அனி நொக்கி ஒக்காணிஸ்தாடு. ஈ பரமசத்தியம் நாடேகாக்க நேட்டி ராஜகீயாலக்கூட வர்த்திஸ்துந்தி அனேதி தேட்டதல்லமே. அந்தேகாது,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: மனைவியின் தோல் அழகிலே மயங்கி அவளுக்கு அஞ்சி நடப்பவர் தேவர்களைப் போல எல்லா சிறப்பும் பெற்றிருந்தாலும் பெருமையில்லாதவரே ஆவர். குறள் எண் 906 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அமையார் தோல் அஞ்சுபவர்.
0: மனைவியின் தோல் அழகிலே மயங்கி அவளுக்கு அஞ்சி நடப்பவர் தேவர்களைப் போல எல்லா சிறப்பும் பெற்றிருந்தாலும் பெருமையில்லாதவரே ஆவர். குறள் எண் 906 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: வாழ்க்கைக்கு வழிகாட்டியது குறளமுதம். நேர்களை இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். வீணா வெங்கடரமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். டி நிக்ஷித் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, கே ஜோத்ஸ்னா அவர்களின் பாட்டு. ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம், டாக்டர் கலாம் எ லைஃப் டெடிக்கேட்டட் டு த நேஷன், டி லோகேஷ் வழங்கும் உரை. தொடர்ந்து நரிஷ் ஸ்மார்ட் லிவ் ஹெல்தி, பி அபர்ணா வழங்கும் உரை. நிறைவாக த பவர் ஆஃப் காமர்ஸ் மைண்ட் செட் பியாண்ட் த டெக்ஸ்ட் புக், யுக்தி பி மேக்னி வழங்கும் உரை ஆகியவை எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். 7:50 செய்தி கதம்பம். 8:00 சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:15 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 பப்ளிக் ஸ்பீக். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். இதுவரை FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தாலையா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் அன்னையின் ஆணை திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
5: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
4: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
5: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ்.
4: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
6: திரைக்கணத்தில் தொடர்ந்து AM ராஜா, P. சுஷீலா குரல்களில் ஒளிப்பது புனர்ஜென்மம் திரைப்பட பாடல்.

0: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: நேரம் 12:13:30. 100.1 மெகா ஹெர்ட்ஸ் FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் இனி பாக்யலட்சுமி திரைப்படத்திற்காக பாடியவர்கள் AL ராகவன், பி. சுஷீலா.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
5: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
4: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
5: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ்.
4: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
6: திரைக்கணத்தில் தொடரும் பாடலை பாடியவர்கள் AM ராஜா, பி. சுஷீலா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண பரிசு.

0: மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
3: சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
4: திரைக்கதையின் நிறைவாக அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 100.1 MHz FM கோல்டில் மெல்லிசை கேட்கலாம். மெல்லிசையின் தொடக்கமாக முகமது ஏ ஜக்கரியா இயற்றிய பாடலை பாடியவர் BS சசிரேகா. பாடலுக்கு இசையமைத்தவர் TM சக்திவேல். பாடலை கேட்கும் முன்
2: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி ஜூலை 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல்

0: செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மெல்லிசையில் அடுத்து ராஜ்குமார் பாரதி, பி நீரஜா ஆகியோர் பாடிய பாடலை ஏற்றியவர் எதிரொலி விஸ்வநாதன், இசையமைத்தவர் ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
4: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
3: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் July 31.
5: மெல்லிசையின் நிறைவாக கே ராகவன் இசையமைப்பில் புதுவயல் செல்லப்பன் இயற்றிய பாடலை பாடியவர் PB ஸ்ரீனிவாஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்ட் வழங்கும் இசை மலர். வீணா வெங்கடரமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். டி நிக்ஷித் அவர்கள் மிருதங்கம். முதலில் பாகாயனைய எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சந்திரஜோதி ராகம், ஆதிதாளம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் கே ஜோத்ஸ்னா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகாணத்தில் டிக் டிக் டிக் படத்திலிருந்து சித்ஸ்ரீராம் குரலில், தன்னைத்தான் காணும் நேரம் நெஞ்சில் ஒளிர்கிறது வானம் குறும்பாக.

தீரன் அதிகாரம் ஒன்று படத்திலிருந்து சத்யபிரகாஷ் பிரகதி குருபிரசாத் குரல்களில் அன்பும் அறிவும் மழலைக்கு வழிகாட்டும், துணிவு வாழ்வில் ஒளி கூட்டும்.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
3: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
2: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
4: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
5: திரைக்கோணத்தில் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திலிருந்து சின்மயி ஜெயச்சந்திரன் குரல்களில் வாழ்வின் தொடக்கமாக மழை இருக்க, துணையாக முடிவாக மழையே இருக்க திரைக்கானத்தின் நிறைவு பாடல் ஒலிக்கிறது.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
4: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
3: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
4: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
3: ஆமாங்க.

0: और श्रोताओं, अब समय हो चला है आपसे इजाजत लेने का, तो वैष्णवी और अभिषेक को अनुमति दीजिए परिक्रमा कार्यक्रम यहीं पर समाप्त करने की। नमस्कार।
1: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் அரங்கிசை. கே ஜோஷ்னா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆர் வேணுகோபால் இயற்றிய கஜவதனா கணபதே, நாட்டை ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

முத்துசாமி தீட்சிதர் இயற்றிய கோவர்தன கிரீஷம், முத்துசாமி தீட்சிதர் கிருதி, ராகம் இந்தோளம், ரூபகதாளம்.

நேரம் 5:30. அரங்கிசையில் கே ஜோஷ்னா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது ஊத்துக்காடு வெங்கடக்கவி இயற்றிய சரஜீஜ பவஜயையே, கல்யாணி ராகம், ஆதிதாளம் திஸ்ரநடை.

0: है गृह मंत्री अमित शाह और रक्षा मंत्री राजनाथ सिंह ने इस शानदार प्रदर्शन के लिए ईशा सिंह और मनु भाकर को बधाई दी है। और इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் 6:05, ஆகாஷ்வாணி 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நிகழ்ச்சி நிரலை கேட்கும் முன்
2: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
3: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை. இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
3: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
1: FM கோல்ட் அலைவரிசையில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், டாக்டர் கலாம் எ லைஃப் டெடிக்கேட்டட் டு த நேஷன், டி லோகேஷ் வழங்கும் உரை, நூரிஷ் ஸ்மார்ட் லிவ் ஹெல்தி, பி சுபர்ணா வழங்கும் உரை, த பவர் ஆஃப் காமர்ஸ் மைண்ட் செட் பிஹேண்ட் த டெக்ஸ்ட் புக், யுக்தி பி மேகனி வழங்கும் உரை, 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்செட் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். நேர்களே, பராமரிப்பு பணிகள் காரணமாக நள்ளிரவுக்கு பின் 12:10 முதல் காலை 5:54 வரை தரைவழி ஒளிபரப்பு இராது. இந்நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், உஸ்தாத் சுல்தான்கான் அவர்களின் சரோடிசை, தொடர்ந்து ஸ்ரீ செங்குப்தா அவர்களின் பாட்டு, அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், பொள்ளாச்சி டி கதிரேசன் அவர்களின் நாகஸ்வர இசை, பேரூர் டி ஜெகதீஸ்வரன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட் சவேரே, 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை, டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு, எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லே பூத்தண்டா சித்திர சங்கீதம், நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகாணம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், கே எஸ் ருக்மிணி வெங்கடாச்சலம் அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4:00 வரை திரைகாணம். மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமோச்சார், 4:30 பரிக்ரமா, 5:00 அரங்கிசை, மும்பை ஷில்பா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 சிறுவர் சோலை, இந்தியாவின் ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் அவர்கள் உரை வழங்குபவர் பி பாலசஞ்சிதா, சங்கீதம் சந்தோஷம் கே பாவனி வழங்கும் கீபோர்டு இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் KV யாஷிகா, வேற்றுமையில் ஒற்றுமை எண்ணம் சாய்வர்ஷா வழங்கும் உரை, 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்செட் சமீக்ஷா,

ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் லோகேஷ். டுடே டாபிக் ஆஃப் டாக்டர் கலாம், எ லைஃப் டெடிக்கேட்டட் டு த நேஷன். டுடே வி ஆர் கேதர்ட் டு ரிமெம்பர் அண்ட் பே அவர் ஹார்ட்ஃபுல் ட்ரிபியூட் டு த ஒன் ஆஃப் த இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் சன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ஆன் இஸ் டெத் ஆனிவர்சரி. ஃபாண்ட்லி ரிமெம்பர்ட் ஆஸ் அ மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அண்ட் லவ்லிங்லி கால்ட் ஆஸ் அ பீப்பிள்ஸ் பிரசிடென்ட், டாக்டர் கலாம் கண்டினியூஸ் டு இன்ஸ்பயர் த மில்லியன்ஸ் ஆஃப் த்ரூ ஹிஸ் லைஃப் அண்ட் த்ரூ ஹிஸ் ஒர்க் அண்ட் ஹிஸ் டைம்லெஸ் வேர்ட்ஸ். Some peoples are remembered for the position they held. Some are remembered for the wealth they accumulated. But a few extraordinary individuals are remembered for their lives they touched. Dr. APJ Abdul Kalam belongs to the rare group. Even a years is past, his thoughts continue to the guidance for the students, scientists, teachers, leaders, and every citizens who dreamed for building a better India. டாக்டர் அவுல் பக்கீர் ஜெயில் புலாதீன் அப்துல் கலாம் வாஸ் பார்ன் ஆன் 15th October 1931 இன் ராமேஸ்வரம், அ ஸ்மால் ஐலாண்ட் டவுன் இன் தமிழ்நாடு. ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஃபினான்ஷியலி புவர், பட் தே வேர் ரிச் இன் வேல்யூஸ். ஹிஸ் ஃபாதர் வாஸ் அ போட் ஓனர் நோன் அஸ் அ ஹானஸ்டி அண்ட் விஸ்டம், வைல் ஹிஸ் மதர் வாஸ் அ கைண்ட் அண்ட் கம்பேஷனேட். ஃப்ரம் வெரி யங் ஏஜ் கலாம் அண்டர்ஸ்டுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. As a schoolboy, he sold the newspaper to support his family and continue his education. This part of his life teaches us the poverty, never barrier to success, determination, hard work, and a strong desire to learn, overcome even the greatest challenge. Dr. Kalam often said that every child is born for immense potential. What matters is not where we begin, but how determined we are reached to our destination. His own life became the finest example to his belief. Education was a turning point in Dr. Kalam's life. He completed his schooling in Rameshwaram and later graduated in physics. His dream, however, he was to become an engineer. He studied the aerospace engineering at Madras Institute of Technology. It was here his passion for flight, science and technology took a space. After completing his study, Dr. Kalam joined the Defense Research Development Organization, popularly known as a DRDO. Later, he became a part of an Indian Space Research Organization, or ISRO. This institution became a platform where extraordinary talent blossomed. One of his greatest achievements was leading the team that successfully launched India's first satellite

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: எஃப்எம் கோல்டில் டூயட் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு.

0: நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், சென்னையில் நடைபெற்ற இயக்குநர்கள் நிறுவனத்தின் தேசிய மாநாட்டில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. சென்னையில் உலகளாவிய போட்டித்தன்மை மற்றும் நிறுவன வியூகம் குறித்த இயக்குநர்கள் நிறுவனத்தின் தேசிய மாநாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார். அவர் பேசுகையில்,
3: இண்டஸ்ட்ரி இஸ் நாட் அ நியூ திங் டு அவர் கண்ட்ரி அண்ட் அவர் கல்ச்சர். வி ஹவ் பீன்

0: we will have to think now again, rethink and rethink that if we want to be a biggest and largest economy in the world, if we want to be ruled world economy, we will have to strengthen our economy by different means. Of course, producing, manufacturing, all trading, all these means are of course very much necessary here. We have to have all those means. We will do that and we will be doing it. We will be coming out of boardrooms, going to the people, going to the manufacturers, going to the traders, retailers, everything, and instigate them, enlighten them towards our economy. We have to follow this path. We all feel, irrespective of any region, any language, any caste, any religion, we feel that India has to be a Vikasita Bharat, a developed country. But I always put a rider to it. We can be Vikasit Bharat. The rider is route to Vikasit Bharat passes through Vikasit Tamil Nadu. Vikasit Tamil Nadu has to be there. It is just not, it will happen that Vikasit Bharat is there. Vikasit Bharat's route passes through Vikasit Tamil Nadu. So we will contribute towards Tamil Nadu also. And we have to, all these things put together, I think we will be Vikasit Bharat. We will be contributing towards the society, towards the country, towards the nation, and towards the people in the society.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் 2030 ஆண்டுக்குள் இந்தியாவில் ஹெப்படைட்டிஸ் நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2018 ஆண்டு தொடங்கப்பட்ட தேசிய ஹெப்படைட்டிஸ் கட்டுப்பாட்டு திட்டம் மூலம் இலவச பரிசோதனைகளும் மருந்துகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை சுமார் 21 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு ஹெப்படைட்டிஸ் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு 600,000 மேற்பட்ட ஹெப்படைட்டிஸ் பி சி நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 1153 சிகிச்சை மையங்கள் மூலம் இந்த சேவைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா குறித்த விவாதத்தின்போது மாணவர்களின் நலனை கருதி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடாமல் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி அரசு முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதால் எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் நடைபெறும் விவாதத்தை எதிர்க்கட்சியினர் தடுக்க முயன்றால் இளைஞர்களின் கோபத்தை சந்திக்க நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைகாணத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் பூமி குரல்களில் இயற்கையின் ஓசைகள் செவிகளுக்கு மட்டுமல்ல இதயத்திற்கும் இதமானது.

0: ಘಟನಾ ಸ್ವಯಂ ಹಿ ಕಟ್ಪಡೆ ಭಾರತೀಯ ಸೇನಾ.
1: திரைக்கானத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலிருந்து வெங்கட்ரமணன் குரலில், வாழ்க்கை மழையடித்தாலும் வெயிலடித்தாலும் புயலே அடித்தாலும் பறக்க கற்றுத்தரும்,

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: திரைகணத்தில் டியர் ரதி படத்திலிருந்து MS ஜோன்ஸ் ரூபர்ட் குரலில் மழையே சாட்சியாகிறது இவர்களின் காதலுக்கு தூரலாய்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திரைக்கணத்தில் பராசக்தி படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் குரலில், காதலர்களுக்கு மொழி உண்டு, காதலுக்கு மொழி உண்டா?

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: திரைக்கணத்தின் நிறைவு பாடலாக தலைவன் தலைவி படத்திலிருந்து பிரதீப் குமார் குரலில் இல்லறம் நல்லறமாக

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. நேரம் 11:39 13 நொடிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது ஜோடி படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் டிம்மி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது தீனா படத்திலிருந்து ஷங்கர் மகாதேவன், ஹரிணி, டிமி மற்றும் யுவன் சங்கர் ராஜா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: The attack on commercial vessel MV OMORFI, in which an Indian national was killed. The ministry conveyed its serious concern over the incident and condemned in strongest terms such attacks on commercial shipping and highlighted their adverse impact on the safety of maritime navigation, freedom of navigation, and international commerce. The External Affairs Ministry said in a statement that the ambassador was requested to convey to the Ukrainian authority India's strong concerns over the targeting of commercial vessels. Indian weightlifter Gyaneshwari Yadav clinched the silver medal in women's 53-kilogram category at the Commonwealth Games in Glasgow. Asian Championships bronze winner Gyaneshwari lifted 88-kilogram in the snatch section and 111-kilogram in clean and jerk for a total lift of 199-kilogram. Onome Omolola Didi of Nigeria won the gold with a Commonwealth and Games record total lift of 206 kg. Another Indian weightlifter, Bindya Rani Devi, won the bronze medal in women's 58 kg category competition. Bindya Rani lifted 87 kg in the snatch section and 112 kg in clean and jerk for a total lift of 199 kg. President Draupadi Murmu has congratulated Gyaneshwari Devi on the securing the silver medal in the women's 53 kg weightlifting event and Bindya Rani Devi Sorkhai Bam on winning a bronze medal in the women's 58 kg weightlifting event at the Glasgow Commonwealth Games 2026. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் நள்ளிரவு 12:10:41.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கவிருப்பது டாக்டர் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஜோனிட்டா காந்தி இணைந்து பாடல.

நேரம் நள்ளிரவு 12:32 32 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

0: திரைக்கணத்தில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கங்குவா படத்திலிருந்து தேவஸ்ரீ பிரசாத் மற்றும் லவிட்டா லோபோ இணைந்து பாடல பாடல்.
1: Hey, trippin' away. Hey, trippin' away. Hey, trippin' away. Hey, trippin' away.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காத்து வாக்கில் ரெண்டு காதல். படத்திலிருந்து அந்தோணி தாசன் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் இணைந்து பாடல பாடல். பம்டி பம்டி பக்கட்ட பம்டி பம்டி படலி பட்ட பம்டி பம்ட பம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காக்க காக்க படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ பாடல பாடல்.
1: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

நேரம் நள்ளிரவு 1:30, 13:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

இரவு நேர இன்னிசை கீற்றாக வலம் வர இருக்கிறது, நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் இன்று மஜ்னு மற்றும் லேசா லேசா ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் குழுவினர் குரல்களில் மஜ்னு.

நேரம் 2:16 ஒலித்து கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்ததாக ஹரிஹரன், டிம்மி, அனுபமா மற்றும் குழுவினர் குரல்களில் கானம் காத்திருக்கிறது.

ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்த கானத்தை பாடியிருக்கின்றார்கள் சங்கர் மகாதேவன், கிருஷ்ணராஜ், கவிதா சுப்பிரமணியம் மற்றும் குழுவினர் குரல்கள்.

நேரம் 2:28. ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்த கானம் அனுராதா ஸ்ரீராம், கங்கா, ஃபெபி, திப்பு, கார்த்திக் மற்றும் தேவன் ஆகியோர் குரல்களில்.

எம்ஜி ஸ்ரீகுமார் மற்றும் சந்தியா ஆகியோர் குரல்களில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 2:37. இது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். இதுவரை மஜ்னு திரைப்படத்திற்காக பாடல்கள் உலா வந்தன. அடுத்ததாக லேசா லேசா ஒலிக்க இருக்கும் பாடல் பென்னிதயால், யுகேந்திரன், ஸ்ரீ மதுமிதா மற்றும் திப்பு ஆகியோர் பாடியது.

ஜொலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் நிலையத்தின் நேரம் 2:43. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

கார்த்திக் குரலில் பாடல் கேட்டு முடித்த இந்த நேரம் 2:53. இது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிகழ்ச்சியின் நிறைவான கானம் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி ஆகியோர் பாடியது.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். இன்றைய நிகழ்ச்சியில் மஜ்னு மற்றும் லேசா லேசா ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்வித்துச் சென்றன.

0: பண்பலையில் இனி தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி ஏஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சர்ஃபிரோசி. संसद के

0: இதுவரை உஸ்தாத் சுல்தான்கான் அவர்களின் சாரங்கி இசை கேட்டோம். ஈராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீ செங்குப்தா அவர்களின் பாட்டு இடம்பெறும்.
1: Listen to a khayal in Rag Lalit, Shirin Sengupta, accompanying her on the tabla, Tapas Guha Thakurta, and on the harmonium, Ratan Natta. Now, listen to a khayal in Rag Lalit, our artist, Shirin Sengupta.

நிகழ்ச்சியில் அடுத்து ஆடிக்கொண்டார் என தொடங்கும் முத்துத்தாண்டவர் பாடல் ராகம் மாயாமாளவ கவுளை சதுசுர ஜாதி திரிபுடி தாளம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொள்ளாச்சி டி கதிரேசன் அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் நாகஸ்வர இசை. பேரூர் ஆர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து உன்னையல்லால் வேறே கதியில்லை அம்மா, பாபநாசம் சிவன் பாடல், கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக கருணை தெய்வமே, மதுரை டி ஸ்ரீனிவாசன் இயற்றிய பாடல், ராகம் சிந்து பைரவி, ஆதித்தாளம்.

0: பொங்கும் மங்களம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பொள்ளாச்சி டி கதிரேசன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை, பேரூர் ஆர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் தவில்.

பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்தி காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

0: ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நேர்கள் எமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.
1: நாளை சரித்திரம் சொல்லும்.

நேரம் 5:21. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடும் வானம் பாடி.

மனம் விரும்பும் கானங்களின் தொகுப்பாக இது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வருகிறார் அண்ணாமலை. நேரம் 5:27.

நேரம் 5:31. நேர்கள் எமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி ஒழியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது புலரும் பொழுது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கே எல் ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் குரல்களில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வருகிறது படையப்பா பாடல்.